0: 这里是中国西藏广播电视台藏语康巴语广播。
1: 那那呢？中国北京龙庆人这来空间，康格龙庆人。
2: This is Tibetan broadcast from China Xizang Radio and Television Station.
3: 在那把做工卡做，第二呢，北美大陆北大一八七八九堂一六年到年中六，西藏阿爸七八年去做，人生美满些。像那北京龙庆人这里空，康格龙庆今年五个年轻混大学就行。
4: 下面看看龙庆街人工格林镇宽大十几年，七岁朱碧图接了当林镇宽大南新宽大，七岁赵当干嘛居图女军事委任用，七岁邓碧图三级招的，七岁季碧图连通蓝盾，七岁杰当干嘛孙居图北京三九年的，七岁葛碧图德仁格多尼，七岁葛当干嘛孙居图。我到你这边学了，就做几笔图，六十三卷；就做几档干嘛泥土，不要接骆驼；就做几档干嘛锯土，切了割草；就做几档干嘛笋锯土，林中；就做九节土，六十三卷；就做九节档干嘛泥土，不要接骆驼；就做九节档干嘛锯土，日子密码等，拍不编吧。你们记得各强度日子大瓦等喇叭八三记得你们得的七岁九年土中央北界龙镇林镇举动七岁九三土西北南岳七岁九三等干嘛孙举土北京三九年者七岁九一土德仁格多尼七岁九一等干嘛孙举土日用个新康七岁九州土康格六镇林镇七岁九州党干嘛孙举土林中军令七岁九顿土六十三九了七岁九顿党干嘛泥土北京路土七岁九顿党干嘛九土咱得六个折腾七岁九顿党干嘛孙举土电通蓝盾七岁九节土六十三九了七岁九节党干嘛泥土北京路土七岁九节党干嘛九土成了个词七岁九节党干嘛孙举土，俺到你这边学了。七岁这个土西北南岳，七岁这个党干嘛孙举土，三级招的。七岁你去党干嘛孙举土，北京三九年的。七岁你去扎街土，得人个多呢。七岁你去扎街党干嘛孙举土，林中。七岁你去扎泥土，看给人家脸钱。七岁你去扎泥党干嘛孙举土。日用个新看，就是你去扎一土，人工个年成就这边。十七世纪，日子密码就七岁，就一年就几百了，超前小学年数都最严。
3: 像那云南去的公交动员为南京混大学就严，马文去做一年扎一人，敌人切莫白了，人车堂老个中间的老许多，恰怕群众白就怎样呢？恰怕群众白就。三家卡接了七八阵，我白就怎样呢？卡完阵我白就，那不就他们强多？拉萨国际小剧场老剧，一家在中间接老剧多，真把我们可能人一那么多。三家卡接了七八群众，白就怎样呢？卡完群众白就，人大杀过来，真把妞妞可就人个。大东少年没白了，人车党老家中间接小剧场老剧多，七八群众人阵我白就怎样呢？卡完群众人阵我白就。三家卡街的三百码为杨忠大多七八千步白脚，那就可见五脚党下脚，强多可见五脚党上脚。一家在中间街下脚党六脚多，七八群众白脚怎样呢？看完群众白脚，三家卡街了七八阵白脚怎样呢？看完阵白脚。老家中间街下脚党拉萨块多，真把忙不可能人烟，七八卡托罗白脚怎样呢？看完卡托罗白脚，烟大杀过来，真把忙不可就人个，对嘛亲？那票当我是一个在中间接那绝当和绝多，哪怕千步人把队一人都接绝当，也能增步就可绝当，强度可就像绝多，通用人把一人，我把他接绝人个。像那拥有几种其他当去看个南京混大学就赢。拉萨了，那么你人也真不忙，可就着追前两张，过年两张算不着。 karu chu la chaba tha thoro pe ni re ye jin bo mon ko jo ra dre chen ta du na ta du ba ra sang ro ji chu la jin bo mon ko ne re ye chaba tha thoro pe jo ra dre chen ta zhong ni an ta zhong ba ra na chu la ka ma cha pe ni re ye jin bo mon ko jo ra dre chen ta su ni an ta zhong ba ra ba yi chu la chaba tha thoro pe jo ra dre chen ta gu ni an ta go ba ra ni dong chu la na mo ni re ye jin bo mon ko jo ra dre chen ta ji ni an ta ni ba ra sang ge ke ba la Jinbo mong kune ren yin na dong jo ra zui qian zhang li guo ni an zhang ji ba ra. Ge zi la, jinbo mong kune jo ra zui qian zhang jie ni an zhang ji ba ra. Bu shen la, jinbo mong kune ren yin na mo jo ra zui qian zhang jie ni an zhang nga ba ra. Xian zha la, kama cha pe ni ren yi jinbo mong kune jo ra zui qian zhang jie ni an zhang ni ba ra. Am do la, kama cha pe ni ren yi jinbo mong kune jo ra zui qian zhang li guo ni an zhang du ba ra. Dan yong la, Na mo ni ren yi jinbo mong kune jo ra zui qian zhang su ni an zhang go ba ra. So zong la, gama cha pe ni ren yi cha pa chung chu pe jo ra zui qian zhang nga ni an zhang jie ba ra. La zhi la, gama cha pe ni ren yi cha pa chung chu pe jo ra zui qian zhang ni an zhang ni ba ra. Ding qian la, cha pa chung chu pe jo ra zui qian zhang yi an zhang jie ba ra. Lo zong la, cha pa chung chu pe ni ren yi cha pa ta to ro pe jo ra zui qian zhang jie ni an zhang ni ba ra. Man kan la, Na mo ni ren yi jinbo mong kune jo ra zui qian zhang yi ni li guo ba ra. Zuo gong la, na mo ni ren yi jinbo mong kune jo ra zui qian zhang nga ni an zhang guo ba ra. Zai yu la, cha pa ta to ro pe ni ren yi na mo jo ra zui qian zhang jun ni ni li guo ba ra. Bo la, cha pa chung chung pe ni ren yi cha pa ta to ro pe jo ra zui qian zhang gu ni an zhang jie ba ra. Sen na ba, ten di na yung da dong ke na yung na yi li kong xia yu ten ni dong wei na yi yung da zhi, ten di na yung da lian qin yu ta ra, ta chung ma qi reng.